ஓடி துறை பலாடி பொருள் கர கிரப் சிவாரியா குடிமன் மாடியா லாபிடி கிருபா சாரியா ஜிஸ்கர்மன் பாவந்தி ஹர் புஜனி ஹாரியா கர் புர்மாஸ்கா மலத் மரட மிசாரியா.